சந்தீப் ஏலே ஒரு சேரி வடநீர் மகாராஷ்டிரசும் பல்தேவ் தாமோதர் அருண் தாமோதர் ஒரு சுனசாரி ஃபர்மாயிஸ் மாதே அகலோ கீதர்லாம்